0: பையன் வாக்கில் அழைத்து பார்த்தீங்க. ஹலோ, சலாமா.
1: சலாமா சலாமா, காய்க்கு நிமிஷத்து வர்றாத்தே மொசம்பேக்கு
0: இன்னொன்னு சலாமா, நூலு மண்ணி நீ முட்டை பையன் ஒரு டெலிஃபோனி
1: நைக்கு முட்டை புங்க பணம் புலா திருப்பியோ மோமா வனம் மீனா எப்பாரு வனம் மீனா விஷயம் மாறு
0: பயிர் வன மீனா
1: வனம் மீனா
0: ஏக்கை கை வரத்தோ ஹாலு பாரி அன்ட்டு உரிமையா சிப்போஷேனி Arsenio, ay. Baronto nchipo na owi na tani. Eko, omura waya, mashahima wira tunugre na Arsenio. Ayeto, Mercantoni Mira fa 1 ora ni 23 minuti.